0: Mais je t'en rappelle. Ouais.
1: Maintenant, c'est ouais. Les plus d'aération.
2: Plus d'aération, c'est ça.
0: Alors, quoi ? Mais tu peux chier dessus.
1: Allez, on va faire.
3: C'est le jeu. Salma.
0: Vas-y.
3: اللي في الله بل كانت في جوار قاس عرفتي شنو هو داك الكيلس
0: هذاك اللي كاين اللي كيجري
3: داك لا هذا الكيلس
4: هذا الشتا اللي دارت في الفريق
0: الصفر
4: الشتا تبغى تسيطر
0: Thank you.